செய்தோம் முனை மகனாண்டே முனைப்பு பொய்யும் தீஞ்சாக்குகை நிரபனிஷ்டை எனக்கு முனைவி லோலோட்டலுன்னு சீதா மூசா அலி இஸ்லாம் நஷ்டிரிவாய வஹ்னின்னி bi malaka bi ñëwé di jël ruham ragal dé dafa taxon mom rek malaka mi ba dëgg fukk ci waxi mo dëgg ci yalla ne ko man kat sa waji ragal dé taxna mu tudd ma tax ba sama dëgg bi xawna yaq yalla ne ko demal nga ne ko mu jël loxom tek ko ci digg gannaaw nak loxo bi ëmb yëpp ci kawar mu dundal ko ci at bimu ñëwé wax ko yonent yalla musa def ñu ko suñu ko dundé ba nopp li ci tok li ci jago mu né ko dé mu né ko kon na ko fat jété ñu né ni kon ñoom nitu yalla yoyu non la yalla di jëflanté ak ñoom ndax yalla soko yégué rek mu yëkël waaw soko bayé xel mu bayila xel ñu né ni kon yonent bi sallallahu alayhi wasallam